0: Dengarkan sekarang Tinggi Point oleh Aaron Boy. Juara lagu terbaik Anugerah Lagu Indie 2021. Rakita.
1: Kita dadah takut final authority layu jangan ingat saya takut biar orang.
2: பிடியாதே இருளில் அன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசை மேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு